0: தகிட்ட தகிட்ட திமி நாட்டியம் தகிட்ட தகிட்ட திமி லாஸ்யம் நமக சமக சகஜம் நடத் பிரகிருதி பாதஜம் நர்த்தனமே சிவ கவசம் நடராஜ பாத சுமரஜம் நாட வினோதம் நாட்ய விலாசமு பரம சுகமு பரமு
1: அபிநய வேதமு சபகனு வாதமு சலுப்பு பரம பதமு
2: చిత్రగీతాలు విన్నారు.

ஆனந்த சத்குண பரிபூர்ணுடையன பரமா பரிபூர்ண ரூபம் ஸ்ரீமன் நாராயணுடு. சகல வேத பிரதிபாதித தத்துவஸ்வரூபம் ஸ்ரீமன் நாராயணுடு. சகல சாஸ்திராலு ராமாயண மகாபாரத பாகவதாதி புராணாலு ஸ்ரீ ராமாயண் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணுடைய சர்வோத்தமுடனி சாட்டுசூன்னை அனே பிரபோதான் அந்தச்சேட்டுக்கு யுகயுகாலுகா அவதாரமுல் தாழ்ச்சுத்துனட்டுவண்டி ஜெகத் பிராணுடு மகாபலுடு அயின வாயுதேவுடே ஸ்ரீ மத்வாச்சாரியுடு ஜெகத்குரு வர்யுலு.